0: மூடுதுவா. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் அண்ட் சாய்ஸ்.
1: ଶୁଣିଲେ ଅର୍ଜୁନ ଚରଣ ସାମଲ ଏବଂ ଗୀତା ରାଣୀ ଦାସଙ୍କ କଣ୍ଠରେ ଗୀତ। ବର୍ତ୍ତମାନ ଶୁଣୁଛନ୍ତି ଅର୍ଜୁନ ଚରଣ ସାମଲ।